தி தும் நம் தருகிட்டதை கதா தி தும் நம் நம் நம் நம் நம் நம் நம் தா தி தும் நம் தருகிட்டதை கதா தி தும் நம் தருகிட்டதை கதா தருகிட்டதை கதா